0: ஐயை
1: அல இந்த பாக்கானி முந்தில உய் பையா மலி பாயோன் மன் டோன சிகோரை என்ன கீஸ் கோத்னியா அங்கங்கம் தபியன் தாஸ் பின் தான் நாய்
2: எத் திவேன் நாய் எத் திவேன் நாய் அசி அசி அசி அசி அசி அசி அசி அசி அசி அசி அசி அசி அசி அசி அசி அசி அசி அசி அசி அசி அசி அசி அசி அசி அசி அசி அசி அசி அசி அசி அசி அசி அசி அசி அசி அசி அசி அசி அசி அசி அசி அசி அசி அசி அசி அசி அசி அசி அசி அசி அசி அசி அசி அசி அசி அசி அசி அசி அசி அசி அசி அசி அசி அசி அசி அசி அசி அசி அசி அசி அசி அசி அசி அசி அசி அசி அசி அசி அசி அசி அசி அசி அசி அசி அசி அசி அசி அசி அசி அசி அசி அசி அசி அசி அசி அசி அசி அசி அசி அசி அசி அசி அசி அசி அசி அசி அசி அசி அசி அசி அசி அசி அசி அசி அசி அசி அசி அசி